0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
0: இன்னிசை நிகழ்ச்சியின் முதல் பாடல், நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனைக்கான ஓடோடி வந்தேன், நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். காதலன் மலர்களுடன் தனியாக நிற்பது போலவும் தனது காதலியை தேடி ஓடி வந்திருப்பதாகவும் அவளை கண்டவுடன் ஏற்படும் பரவசத்தையும் அவளுடன் உறவாட துடிப்பதையும் வெளிப்படுத்துகிறது கவிஞரின் வரிகள். கண்ணதாசனின் வரிகளுக்கு மெல்லிசை தந்திருப்பவர் வேதா. இரு வல்லவர்களுக்காக பாடியிருப்பவர்கள் TM சவுந்தரராஜன், P சுசிலா. பாடலை கேட்டு மகிழுங்கள்.

റിപ്പോർട്ട്. அம்மா, எவ்வளவு அழகான வார்த்தை! அம்மாவிற்கு இணை அம்மாதான். உலகில் எதையும் அம்மாவிற்கு பதிலாக வைக்க முடியாது. உலகில் பிறக்கும் எந்த உயிராக இருந்தாலும் அம்மா என்று அழைக்காமல் இருக்காது. அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் தாயன்றி வேறொன்று ஏது? ஆஹா, அருமையான பாடல் வரிகள். தாயின் பெருமையை போற்றும் மிகச்சிறந்த உணர்வு பூர்வமான தமிழ் திரைசை பாடல் இது. மனித மனதுகளை நெகிழ வைக்கும் இப்பாடல் இசையாலும் நம்மை ஈர்க்கச் செய்கிறது. மன்னன் திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் கவிஞர் வாலியின் வரிகளுக்கு கே.ஜே. யேசுதாஸ் பாடிய மிக இனிமையான பாடல். எத்தனை கவலைகளை சுமந்தாலும் அதை பிறருக்கு தெரிவிக்காமல் மனதிற்குள் அடக்கி வைத்து பூமி தாயின் பொறுமை கொண்டவள்தான் தாய். பாடலை கேட்போமா? கேட்டு மகிழுங்கள்.

0: You are tuned into your favorite radio station, Radio Santhanam 90.4 FM, keeping you company all day.
1: அன்பு நேயர்களே, ரேடியோ சாந்தோனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் மீண்டும் சந்திப்போம்.

0: നിശബ്ദതയ്ക്ക് ശബ്ദം നൽകാൻ, മനസ്സിനെ ചേർത്ത് പിടിക്കാൻ റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: அன்பு நேயர்களே, இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தென்கிழக்கு சீமையிலே செங்காத்து பூமியில ஏழைப்பட்ட ஜாதிக்கு ஒரு ஈரம் இருக்கு. காயப்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீர் விட்டா சாயம் போன வாழ்க்கையிலும் சாரம் இருக்கு. அண்ணன் தங்கை உறவை கிராமிய வாசனையோடு உறவின் ஆழத்தையும் கிராமப்புற மக்களின் வாழ்வியலையும் மிக அழகான வரிகளோடு படம்பிடித்து காட்டுகிறார் கவிஞர். வரும் வரிகள் வைரமுத்து, இசைப்புயல் ஏஆர் ரகுமானின் இசையில், மலேசியா வாசுதேவன் மற்றும் சித்ராவின் குரல்கள் பாடலுக்கு உயிரூட்டுகின்றன. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கிழக்கு சீமையிலே. பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: ഓരോ ഹൃദയത്തിന്റെയും ശബ്ദം റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: റേഡിയോ സാന്ത്വനം 90.4 അലവരിസയിൽ ഇന്നിസൈ നിഘിയും അടുത്ത പാടലിൽ വീണ്ടും സന്ദിപ്പോവും. புல்லாங்குழல் மற்றும் வயலின் இசையுடன் காதிற்கு இன்பமேறும் பாடல் வரிகள் அமைந்த தனித்துவமான வகையில் அமைக்கப்பட்ட இனிமையான மெலடி பாடல். அத்திந்தோம் திந்தியும் தோந்தன திந்தாதீனும் தோம், தகுதிந்தோம் திந்தியும் தோந்தன திந்தாதீனும் தோம், ஆடாத ஜவ்வாது மலை ஆடிடும் பொம்மி, ஆண்டவனை தாளாட்டும் இசை கேளடி பொம்மி. 2005 வெளியான சந்திரமுகி என்ற திரைப்படத்தில் பாவிஜய் எழுதிய பாடல் வரிகளுக்கு வித்யாசாகர் இசையமைத்து SB பாலசுப்ரமணியம் மற்றும் வைஷாலி பாடிய பாடல் இது. பாடலின் தாளராகங்கள் மனதை கவரும் விதத்தில் அமைந்துள்ளது. மட்டுமல்லாது பாடல் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதையும் விளக்குகிறது இப்பாடல். பாடலை கேட்போமா? வாருங்கள் கேட்டுத்தான் பார்ப்போம்.

0: കേൾക്കാം, ആസ്വദിക്കാം, അറിവ് നേടാം. റേഡിയോ സന്തുലം 90.4 FM. ഇതൊരു പെയിൻ ആൻഡ് പാലിയേറ്റീവ് കെയർ ട്രസ്റ്റ് സംരംഭം.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் கடைசி பாடல், வாடாத ரோசா பூவோடு தன் காதலியை நினைத்து பாட வருகிறான் நாயகன். வாடாத ரோசா பூ நான் ஒன்று பார்த்தேன், பாடாத சோகத்தோட பாட்டும் பாட கேட்டேன். கிராமிய காதல் சூழலில் காதலியை தூய அன்பின் அடையாளமாக ரோசாப்பூ உருவகப்படுத்தப்படுகிறது. அது வாடாது, ஆனால் அதனுள் சோகம் ஒளிந்துள்ளது. காதலன் தனது காதலியின் வாட்டத்தையும் காதல் சோகத்தையும் ஏமாற்றத்தையும் தனது பாடல் மூலம் வெளிப்படுத்துகிறான். காத்தாடி போலாடும் பெண்ணோட சிறுநெஞ்சி கையோடு சேர்த்தாச்சு ஏதோ ஒன்னு ஆச்சு, காவிரி நீர்மேல கண்ணீர் போட்ட கோலம். கிராமத்து அத்தியாயத்துக்கு வேண்டி கங்கை அமரனின் வரிகளுக்கு இசை இளையராஜா. நாயகனின் சோகத்தை SB பாலசுப்ரமணியத்தின் குரலில் நாமும் கேட்டு பார்ப்போம்.

0: நேயர்களே, ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமாநந்தினி,
1: உங்கள் சிவபிரகாஷ்.

0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
0: இன்னிசை நிகழ்ச்சியின் முதல் பாடல், நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனைக்கான ஓடோடி வந்தேன், நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். காதலன் மலர்களுடன் தனியாக நிற்பது போலவும் தனது காதலியை தேடி ஓடி வந்திருப்பதாகவும் அவளை கண்டவுடன் ஏற்படும் பரவசத்தையும் அவளுடன் உறவாட துணிப்பதையும் வெளிப்படுத்துகிறது கவிஞரின் வரிகள். கண்ணதாசனின் வரிகளுக்கு மெல்லிசை தந்திருப்பவர் வேதா. இரு வல்லவர்களுக்காக பாடியிருப்பவர்கள் TM சவுந்தரராஜன், P சுசிலா. பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: സാന്ത്വനവും കരുതലും വിജ്ഞാനവും വിനോദവുമായി പെയിൻ ആൻഡ് പാലിയേറ്റീവ് കെയർ ട്രസ്റ്റ് റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: അൻപു നേയർകളെ, റേഡിയോ സാന്ത്വനം 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் மீண்டும் சந்திப்போம்.
2: அம்மா எவ்வளவு அழகான வார்த்தை! அம்மாவிற்கு இணை அம்மாதான். உலகில் எதையும் அம்மாவிற்கு பதிலாக வைக்க முடியாது. உலகில் பிறக்கும் எந்த உயிராக இருந்தாலும் அம்மா என்று அழைக்காமல் இருக்காது. அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் தாயன்றி வேறொன்று ஏது? ஆஹா, அருமையான பாடல் வரிகள். தாயின் பெருமையை போற்றும் மிகச்சிறந்த உணர்வு பூர்வமான தமிழ் திரைசை பாடல் இது. மனித மனதுகளை நிகழ வைக்கும் இப்பாடல் இசையாலும் நம்மை ஈர்க்க செய்கிறது. மன்னன் திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் கவிஞர் வாலியின் வரிகளுக்கு கே.ஜே. யேசுதாஸ் பாடிய மிக இனிமையான பாடல். எத்தனை கவலைகளை சுமந்தாலும் அதை பிறருக்கு தெரிவிக்காமல் மனதிற்குள் அடக்கி வைத்து பூமி தாயின் பொறுமை கொண்டவள்தான் தாய். பாடலை கேட்போமா? கேட்டு மகிழுங்கள்.

0: రేడియో సాంతనం 90.4 FM. డౌన్లోడ్ అప్లికేషన్ ఫ్రమ్ గూగుల్ ప్లే స్టోర్ ఆర్ యాప్ స్టోర్ అండ్ ఎంజాయ్ యువర్ ఫేవరెట్ ప్రోగ్రామ్స్ అండ్ మ్యూజిక్.
1: அன்பு நேயர்களே, இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தென்கிழக்கு சீமையில செங்காத்து பூமியில ஏழைப்பட்ட ஜாதிக்கு ஒரு ஈரம் இருக்கு. காயப்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீர் விட்டா சாயம் போன வாழ்க்கையிலும் சாரம் இருக்கு. அண்ணன் தங்கை உறவை கிராமிய வாசனையோடு உறவின் ஆழத்தையும் கிராமப்புற மக்களின் வாழ்வியலையும் மிக அழகான வரிகளோடு படம்பிடித்து காட்டுகிறார் கவிஞர். வரும் வரிகள் வைரமுத்து, இசை புயல் ஏஆர் ரகுமானின் இசையில், மலேசியா வாசுதேவன் மற்றும் சித்ராவின் குரல்கள் பாடலுக்கு உயிரூட்டுகின்றன. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கிழக்கு சீமையிலே. பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: ഇത് നിങ്ങളുടെ ശബ്ദഭാവനയുടെ കൂട്ടായ്മ. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: அன்பு நேயர்களே, ரேடியோ சாந்த்வனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் மீண்டும் சந்திப்போம். புல்லாங்குழல் மற்றும் வயலின் இசையுடன் காதிற்கு இன்பமேறும் பாடல் வரிகள் அமைந்த தனித்துவமான வகையில் அமைக்கப்பட்ட இனிமையான மெலடி பாடல். அத்திந்தோம் திந்தியும் தோந்தன திந்தாதீனும் தோம், தகுதிந்தோம் திந்தியும் தோந்தன திந்தாதீனும் தோம். ஆடாத ஜவ்வாது மலை ஆடிடும் பொம்மி, ஆண்டவனை தாளாட்டும் இசை கேளடி பொம்மி. 2005 வெளியான சந்திரமுகி என்ற திரைப்படத்தில் பாவிஜய் எழுதிய பாடல் வரிகளுக்கு வித்யாசாகர் இசையமைத்து SB பாலசுப்ரமணியம் மற்றும் வைஷாலி பாடிய பாடல் இது. பாடலின் தாளராகங்கள் மனதை கவரும் விதத்தில் அமைந்துள்ளது. மட்டுமல்லாது பாடல் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதையும் விளக்குகிறது இப்பாடல். பாடலை கேட்போமா? வாருங்கள், கேட்டுத்தான் பார்ப்போம்.
2: அத்திந்தோன் திந்தோன் அத்திந்தோன்

0: റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM, കൊല്ലത്തിന്റെ സ്വന്തം കമ്മ്യൂണിറ്റി റേഡിയോ, നാടിന്റെ ശബ്ദം, ഹൃദയത്തിന്റെ താളം.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் கடைசி பாடல், வாடாத ரோசாப்பூவோடு தன் காதலியை நினைத்து பாட வருகிறான் நாயகன். வாடாத ரோசாப்பூ நான் ஒன்று பார்த்தேன், பாடாத சோகத்தோட பாட்டும் பாட கேட்டேன். கிராமிய காதல் சூழலில் காதலியை தூய அன்பின் அடையாளமாக ரோசாப்பூ உருவகப்படுத்தப்படுகிறது. அது வாடாது, ஆனால் அதனுள் சோகம் ஒளிந்துள்ளது. காதலன் தனது காதலியின் வாட்டத்தையும் காதல் சோகத்தையும் ஏமாற்றத்தையும் தனது பாடல் மூலம் வெளிப்படுத்துகிறான். காத்தாடி போலாடும் பெண்ணோட சிறுநெஞ்சி கையோடு சேர்த்தாச்சு, ஏதோ ஒன்னு ஆச்சு, காவிரி நீர்மேல கண்ணீர் போட்ட கோலம். கிராமத்து அத்தியாயத்துக்கு வேண்டி கங்கை அமரனின் வரிகளுக்கு இசை இளையராஜா. நாயகனின் சோகத்தை SB பாலசுப்பிரமணியத்தின் குரலில் நாமும் கேட்டு பார்ப்போம்.

0: நேயர்களே, ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமாநந்தினி,
1: உங்கள் சிவபிரகாஷ்.

0: மந்தையிலே ஜலம் முத்தி குடிச்ச போல் விற்பாலே போச்சிதடா காக்கானே, விற்பாலே போச்சிதடா காக்கானே. மந்தையிலே ஜலம் முத்தி குடிச்ச போல் விற்பாலே போச்சிதடா காக்கானே, விற்பாலே போச்சிதடா காக்கானே, விற்பாலே போச்சிதடா காக்கானே, விற்பாலே போச்சிதடா.
1: നിശബ്ദതയ്ക്ക് ശബ്ദം നൽകാൻ, മനസ്സിനെ ചേർത്ത് പിടിക്കാൻ റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.